0: Radio ITN.
1: Lukaya, mare vede ne une. Dokki ki wale mare memory loss kila.
2: Memory loss? Call the doctor. Yaar sunnadu?
1: மம கிரிக்கு புண்ணிய சீனி வெடுனு முக்கு தத்த போய்
3: விடுக்கிறேன்.
4: உபரிம முதல அபின் லட்சேட்டம பொலிய ரூபியால் 480 விதராய் கானுதே நுவாய் ராத்தரான் பள்ளி குருகே ரன்னாய.